அப்பரே நானுக்கு பருத்தி பழுக்கு தேக்கு ஆப்பாத்தால் நானுக்கு நானுக்கு பினா ஜஹான் தீ திஷா பொய்னா மஷ்ரிக் மக்ரிப் ஜனூப் ஷுமா.